கத பைக்க ரெய்டவு அதிலேந்தெல்கு புவூர கடம்போ டப்புண்டே கத பைக்க ரெய்டவு அதிலேந்தெல்துக்கு ஊர கடம்போ சாகின் நாடு சர்தா குண்டு எதுரு திரிகிட்டே ஏ முண்டு

சங்கிலேந்தே ஜனவத குர்றம் கோதில படித்தே லங்கடா குர்றம் செல்ல பேட்டா செல் செம்கிலேந்தே ஜனவத குர்றம் கோதில படித்தே லங்கடா குர்றம் அது மீறிதே அடவா குர்றம் அதுக்குள்ள உண்டே ஜக்கா